ஊர் கரோதம் கதஞ்ச் கருணானா உபர்ஜதே பிக்ஷயந்த ஜீவம் வசங்கரோத் நிருத்தம் கரோத் ஜதா மர்கடே அனைக் சாசம் அனைக்கே சாசம் தாடந்த ஜம்தூதே தவ சங்கே.